சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டில் தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடைக்கிற இட்டிலி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கடவென கடக்கிற காவிரி விறு விறு விறுவென மடிக்கிற வெற்றிலை முறு முறு முறுவென முறுக்கிய மீசைகள் மனதில்

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பருத்துபாய்.
1: Traffic update. Brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
2: இப்போ டிராஃபிக் அப்டேட் நோக்குமோ, ஆன் 19th ஸ்ட்ரீட் இன் உம் ஹுரை டூ ஆ பாகத்து ஹெவி டிராஃபிக் ரிப்போர்ட் செய்திருக்கோம். அதுபோல தான் ஆன் ஸ்ட்ரீட் 8 இன் அல்கூஸ் 4 ஆ பாகத்தும் ஹெவி டிராஃபிக் ஆன ரிப்போர்ட் செய்திருக்கிறது. அதுபோல தான் ஹெவி டிராஃபிக் ரிப்போர்ட் செய்திருக்கோம் ஆன் அல்லாதா ஷார்ஜா அரவுண்ட் E11 அல் இத்திஹாஸ் ஸ்ட்ரீட். பின் from Muhaizina 4 to Al Gisais Industrial 5 on E311 Sheikh Mohammed bin Zayed Road abhagatham heavy traffic aanu report cheyidirikkunnathu.
1: Traffic update.
3: Brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Logathevidekkum ningalde sadharangal ethikku ABC Cargo yude back to home express services lude. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
4: You are listening to Malayali Dubs.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: கண்ணுகளை விசுவாசிக்கാൻ കഴിയാത്ത விஸ்மய நிமிஷங்கள் புத்தி
0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பேக் டு ஹோம் வித் ஆசிஃப்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்திர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆசிஃப்.